438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 12 நாள் செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகின ஒலி உலாவரும்.

தமிழ் பெருமக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவம் வருடம் புரட்டாசி திங்கள் 12 நாள் செப்டம்பர் மாதம் 29 தேதி செவ்வாய்க்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மகளிர் உலகம் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆக்கின ஒலி உலாவரும். குரலமுதம் மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. பொருள் அணிச்சம் பூ மோந்தவுடன் வாடிவிடும். அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர். மீண்டும் குரல் மோப்பக் குழையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. குரல் எண் 90, அதிகாரம் விருந்தோம்பல்.

0: தகவல் நேரம் வானிலை. அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி வண்டூர் நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை நண்பகல் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணிச்சங்கா நாளை காலை மணி 6:15 சகிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை காலை மணி 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை மணி 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ஜாலிபாய் நாளை காலை 7 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப் தீப், சுராஜ்தீப், ஸ்ட்ரீட்டலன், கதம் தலா மற்றும் லாங்கலன் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 7 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி பம்புகா நாளை முற்பகல் 11 மணிக்கு சஹிப் தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1 மணிக்கு சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் மணி 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி ராணி லக்ஷ்மி நாளை முற்பகல் மணி 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2 மணிக்கு சஹிப் தீப் செல்லும். சஹிப் தீப்பிலிருந்து மாலை மணி 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்வி நார்த் பேசேஜ் நாளை பிற்பகல் மணி 2:30 சஹிப் தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை மணி 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ரங்கத் நாளை மாலை 5 மணிக்கு சுராஜ்தீப் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மறுநாள் காலை மணி 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப் தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். நேயர்கள் இதுவரை வானிலை அறிக்கை மற்றும் தீவுகளுக்கு இடையேன கப்பல் போக்குவரத்து விவரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும் மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும்

தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நேயர்களே, இன்று உலக இதய தினம். இதயம் மனித உடலின் இன்றியமையாத உறுப்புகளில் ஒன்றாகும். அதன் செயல் இழப்பு உயிர் இழப்பிற்கு வழிவகுக்கும் என்பதால் ஒவ்வொருவரும் இதய ஆரோக்கியத்தை பேணுவது மிகவும் அவசியம். இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு இல்லாமை மற்றும் சில வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் காரணமாக உலக அளவில் இறப்புக்கான முக்கிய காரணிகளில் ஒன்றாக இதய நோய்கள் திகழ்கின்றன. உலக இதய தினம் இதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை பற்றி உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. 2026 உலக இதய தினத்தின் கருப்பொருள் ஒரு துடிப்பையும் தவற விடாதீர்கள் என்பதாகும். நுட்பமான அல்லது கவனிக்கப்படாத எச்சரிக்கை அறிகுறிகளுடன் இதய நோய் உருவாகக்கூடும் என்பதை இந்த கருப்பொருள் உணர்த்துகிறது. அறிகுறிகளை முன்கூட்டியே கண்டறியவும் இதயத்திற்கு ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கவும் வழக்கமான உடல் பரிசோதனைகளை எடுத்துக்கொள்ளவும் கடுமையான இதய சிக்கல்களை தடுக்க உதவும் வகையில் சரியான நேரத்தில் மருத்துவ உதவியை நாடவும் மக்களை ஊக்குவிக்கிறது. உலக அளவில் இந்த இதய தினத்தை கொண்டாடும் யோசனையை உலக சுகாதார கூட்டமைப்பின் முன்னாள் தலைவரான அந்தோனி பே டி லூனா அவர்கள்

அறிமுகப்படுத்தினார். அவருடைய யோசனையின் அடிப்படையிலும் உலக சுகாதார அமைப்பின் ஒத்துழைப்புடனும் 1999 உலக இதய தினம் நிறுவப்பட்டது. 2025 தொற்றா நோய்களால் ஏற்படும் உலகளாவிய இறப்பு விகிதத்தை 25% குறைக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் உலக தலைவர்கள் ஒன்றிணைந்து இந்த நற்காரியத்தில் தீவிரமாக பங்கேற்குமாறு உலகை வலியுறுத்தினர். அதன் விளைவாக செப்டம்பர் 29 உலக இதய தினம் குறிக்கப்பட்டது. இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் மக்களுக்கு கல்வி புகட்டவும் 90 நாடுகள் இந்நாளில் இணைந்து விழிப்புணர்வு பிரச்சாரங்களை ஏற்பாடு செய்கின்றன.

0: நேயர்களே, தொடர்வது செல்லப்பிராணிகளின் வளர்ப்பு குறித்து கால்நடை மருத்துவர் டி பிரதிபா அவர்களுடன் நேர்முகம். செல்லப்பிராணிகளின் வளர்ப்பு குறித்து பேசுவதற்காக ராய்ப்பூரிலிருந்து போர்ட்பிளேயர் சுற்றுலா வந்த டாக்டர் டி பிரதிபா அவர்கள் நம்ம ஒலிக்கூடத்திற்கு வந்திருக்காங்க. செல்லப்பிராணிகளை எப்படி வளர்ப்பது குறித்து கேட்டு தெரிந்து கொள்வோம். போர்ட்பிளேயர் வானொலியின் ஒலிக்கூடத்திற்கு நீங்க வந்திருக்கீங்க. தமிழமுதம் சார்பாக உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம்மா.
1: வணக்கம்.
0: செல்லப்பிராணிகளின் வளர்ப்பு குறித்து இன்று நம்ம பேசுவோம்.
2: உங்களை பத்தி நம்ம நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம்.
1: நான் டாக்டர் பிரதிபா, சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நான் டாக்டர் பட்டம் பெற்றேன். அதன் பிறகு செல்ல பிராணிகளின் மருத்துவராக கடந்த 22 ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறேன். அது மட்டுமன்றி ஸ்மால் அனிமல் டயக்னாஸ்டிக் அல்ட்ராசவுண்ட் அண்ட் எக்கோ கார்டியோகிராஃபியில் டிப்ளமோ முடிச்சிருக்கிறேன். செல்ல பிராணிகளின் மருத்துவத்தில் செயல்பட்டு வந்துட்டு இருக்கேன். அதில் வந்து 2018 ஆண்டு எங்களோட சத்தீஸ்கட் மாநிலத்துடைய முதல்வரின் கையால் சிறந்த பெண் மருத்துவருக்கான விருதையும் பெற்றிருக்கிறேன். மற்றும் தேசிய அளவிலான பெண்கள் தினத்திற்கு அன்று வெட் ஆண்டர்பிரனர் கேட்டகரியில ஃபீமேல் வெட்டினரியன் அவார்டும் வாங்கியிருக்கிறேன்.
0: செல்ல பிராணிகளை வளர்ப்பதற்கு அனைவருக்கும் ஆசைதான், ஆனா அதை எப்படி தரம் கண்டு வாங்குவது அதுதான் சந்தேகமா இருக்கு. அதற்கு என்ன பதில் சொல்லுவீங்க?
1: செல்ல பிராணிகள்னு சொல்லும் போது செல்ல பிராணிகள்ல நிறைய இருக்கிறது. பரவலாக செல்ல பிராணிகள் அப்படின்னு சொன்னாலே நாய் மட்டும்தான் நமக்கு தெரிய வருது. ஆனால் நாய்கள் தவிர பூனை, ராபிட் இருக்கு, டார்டாய்ஸ், டர்டில், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் கேட்டகரியில பாத்தீங்கன்னா மக்காஸ் இருக்கு, காக்கட்டியல், காக்கட்டூஸ், பட்ஜரிகார்ஸ், அதையும் சில பேர் வளர்க்குறாங்க. கினிபிக்ஸ், ஹாம்ஸ்டர்ஸ், இதுவும் சில பேர் செல்ல பிராணிகளை வளர்க்குறாங்க.
0: செல்ல பிராணியை வீட்டில் வளர்ப்பதற்கான முக்கியத்துவம் என்ன?
1: பொதுவாக இப்போதைக்கு நாகரிக வளர்ச்சியில் நம்ம பார்த்தோம்னா முன்னாடி கூட்டு குடும்பங்கள்லாம் அழிஞ்சு இப்போது வந்து நியூக்ளியர் ஃபேமிலி என்று சொல்லக்கூடிய சிறு சிறு குடும்பங்களாக எல்லாம் பிரிஞ்சிடுச்சு. அதுலேயும் முன்னாடி தம்பி தங்கைகள்லாம் நிறைஞ்ச குடும்பமாக இருந்தது. இப்பொழுது வந்து எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் சைல்டு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வந்து மேஜர் சிட்டிஸ்லையும் பல இடங்கள்லையும் இப்போ பரவி வந்துடுச்சு. ஆகையினால ஒரு கால்நடை மருத்துவராக நாங்கள் என்ன பரிந்துரை செய்கிறோம் அப்படின்னா, அந்த சிங்கிள் சைல்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஷேரிங் கெப்பாசிட்டி, இன்னொரு சிப்லிங்கு கூட இல்லாததுனால அவங்களுக்கு எப்படி விட்டு கொடுத்து போகணும், எப்படி இன்னொருத்தருடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நிறைய பேரண்ட்ஸ்க்கு நாங்கள் ஒரு செல்ல பிராணிகள் மருத்துவராக ஒரு சைக்காலஜிக்கல் பேசிஸ்லையும் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறதுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம். அது மட்டுமன்றி இந்த நாகரிக வளர்ச்சியில் நிறைய பேர் வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ வயது முதிர்ந்தவர் பேரண்ட்ஸ், எல்டர்லி பேரண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து தனியாக மேஜர் சிட்டிஸில் சென்னை மற்றும் பல இடங்கள் பார்த்திங்கன்னா அவங்க தனியாக வசிக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி எல்டர்லி பேரண்ட்ஸ்க்கெல்லாமும் இந்த செல்ல பிராணிகள் இருக்கும்போது அவங்களுடைய மாரல் சப்போர்ட் அண்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு வந்து பெருசாக இதில் கிடைக்குது. அந்த பேசிஸ்லையும் நாங்கள் இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்கறதுக்கு அந்த மாதிரியான மக்களுக்கும் அட்வைஸ் பண்றோம்.
0: செல்ல பிராணிகளை வளர்க்க விரும்பும் மக்கள் என்னவெல்லாம் பராமரிப்பு செய்யணும்?
1: முதல்ல நம்ம செல்ல பிராணிகள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம எந்த மாதிரியான செல்ல பிராணியை வளர்க்கணும் அப்படின்றத முதல்ல முடிவெடுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து முதல்ல உங்களுடைய மருத்துவர்கிட்ட, கால்நடை மருத்துவர்கிட்ட போய் எந்த மாதிரியான ஒரு செல்ல பிராணியை நாங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும். இந்த சென்ஸ் எந்த மாதிரியான ப்ரீட்ஸ் நாங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் எல்லா வகையான நாய்களையுமே எல்லாராலையும் ஒரு வீட்டில் வச்சுக்க முடியாது. ஏன்னா சில பேர் அபார்ட்மெண்ட்ஸில் இருப்பாங்க, சில பேர் ஃபார்ம் ஹவுஸில் இருப்பாங்க, சில பேருக்கு இண்டிவிஜுவல்

ஹவுஸ் இருக்கும், இடம் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இட வசதியும் இருக்காது. ஸோ அதை பேஸ் பண்ணி டாக்டர்ஸ் வந்து, வெட்டினரி சர்ஜன்ஸ் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க எந்த மாதிரியான டாக் உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து காட் டாக்ஸ், அதாவது வீட்டை பாதுகாக்கக்கூடிய நாய் இனங்கள் வேணுமா, இல்லை குழந்தைங்களோட விளையாடுறதுக்காக நான் வேணுமா, இல்லை வயது முதிர்ந்தவர்களுக்கு அலர்ஜி இல்லாத நான் அலர்ஜெனிக் பிரீட்ஸ்ன்னு கூட சில வகை இனங்கள் உண்டு, அந்த மாதிரி டாக்ஸ் வேணுமா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட பிரீடை செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி பிரீட் செலக்ட் பண்ணதுக்கு பிறகு அதை வீட்டுக்கு கொண்டு வரும்போது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷன் வீட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. லைக் சில இடங்களில் வந்து நம்ம டாக்ஸ் வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வச்சுருப்போம். லைக் சமையல் அறையில் நிறைய பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க, பூஜை அறை இருந்தால் பூஜை அறையில், கை குழந்தைங்க இருக்கிறதா இருந்தால் பெட்ரூமில் நிறைய பேர் குழந்தைங்க தன்னுடைய நாய்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் கை குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்கு அதோடைய முடியால் சில அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன் வரும் அப்படிங்கிறதுக்காகவும், சில பாதுகாப்புக்காகவும் கை குழந்தைங்க இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம டாக் வளர்க்குறோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த உடனே வீட்டில் எந்த இடத்துல அந்த டாகை நம்ம வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு முடிவையும் சேர்த்து எடுக்கணும். அதுக்குண்டான தண்ணீர் எந்த இடத்துலேருந்து வரும், சாப்பாடு எங்கே வைக்கணும், யார் பரிமாறணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்கூட்டியே நீங்கள் எல்லாத்தையும் பிளான் பண்ணிவிட்டு எந்த வகையான பிரீடு வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கும் உங்களுடைய இட வசதிக்கு ஏற்ற மாதிரியான சூழலுக்கு வந்து சிறந்தது எது அப்படிங்கிறத முடிவு எடுத்துட்டு அதன் பிறகு தான் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு டாகை கொண்டு வரணும். நம்மளோட செல்லப்பிராடி டாகும் மெயின்லி அது நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும்போது எந்த வயசுலேருந்து நம்ம அதை வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. லைக் நீங்கள் ஒரு டாகு கொண்டு வரீங்கன்னா மினிமம் ஒரு 45 நாள் பிறந்து 45வது நாளுக்குள்ளே நீங்கள் வளர்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்களோட அட்டாச் ஆகிறதுக்கும் உங்கள் வீட்டோட என்விரான்மெண்ட் அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் சரியான நேரமாக இருக்கும். அந்த மாதிரி 45வது நாளில் நீங்கள் உங்களுடைய பெட் டாகை வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே அதற்கு தனியாக இப்பொழுதெல்லாம் மார்க்கெட்டில் நிறைய அதுக்கான பெட்டு கிடைக்குது, இல்லை நீங்களே வீட்லேயும் ஒரு சின்ன அதுக்கு அதாவது அதோடைய அளவுக்கு இரு மடங்கு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பெட் சைஸை நீங்கள் கிரியேட் பண்ணி இருக்க வைக்கலாம். ப்ளஸ் அதுக்கு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விதமாக அதுக்கு உணவு முறை இருக்குது. பிறந்து 45வது நாள்லேருந்து நீங்கள் வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது 3 மாதம் வரைக்கும் அதுக்கு ஃபார்முலா ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பிராண்ட் உணவுகள் வந்து இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கும். உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபார்முலா ஃபுட்ஸ் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அப்படி வீட்டு உணவு மட்டுமே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது. சில வகையான உணவுகளை வந்து மட்டுமே அதுக்கு கொடுக்கணும். லைக் அரிசியிலையும் ப்ரௌன் ரைஸ் கொடுக்கலாம், முட்டை கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம், மட்டன் கொடுக்கலாம், காய்கறிகள்னு பார்க்கும்போது பீன்ஸ் கொடுக்கலாம், கேரட் கொடுக்கலாம், பம்ப்கின்ஸ் கொடுக்கலாம், ஃப்ரூட் வெரைட்டிஸ்னு பார்க்கும்போது வாட்டர்மெலன் விதைகள் எல்லாம் எடுத்துட்டு கொடுக்கலாம், அப்புறம் பப்பாயா கொடுக்கலாம், அப்புறம் பனானா கொடுக்கலாம். இதெல்லாமே வந்து சொல்ல போனால் செல்லப்பிராணிகளுக்கு அதிகமான தேவை வந்து 70% நம்ம ப்ரோட்டீன் கொடுக்கணும், மீதி இருக்கிற 25%ல தான் வந்து நம்ம ஃபேட் அண்ட் 5% கார்போஹைட்ரேட் டயட் தான் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலேஷனையும் நீங்கள் உங்களுடைய கால்நடை மருத்துவர்கிட்ட தெளிவாக கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட உணவு முறைகள் வந்து உங்களோட செல்லப்பிராணிகளுக்கு நீங்கள் வகைப்படுத்தணும். அதுவும் இல்லாமல் எத்தனை முறை கொடுக்கணும் அப்படிங்கிறதுலையும் ஒரு வரமுறை இருக்குது. பிறந்து 45வது நாளிலிருந்து 3 மாதம் வரைக்கும் அதுக்கு 4 முறை கொடுக்கணும் உணவு. அதன் பிறகு 3 மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே கொடுத்தால் போதும். 10 மாதம் தாண்டிய பிறகு அது வந்து வளர்ந்து விடும், அதாவது அடல்ட் டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில் வந்துடும். அடல்ட் டாக் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு 1 நாளைக்கு 2 முறை உணவு அளித்தால் போதும். மேலும் அது எப்படி உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கென்று ஒரு தனியாக ஒரு பவுல், சாப்பாடு பவுல் நம்ம வைக்கணும். அது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ, யார் பரிமாறுகிறார்களோ குடும்பத்தில் இருக்கிறவங்க அவர்களே ரொட்டீனாக பரிமாறணும். ஏன்னா செல்லப்பிராணிகள் வந்து நம்மளை விடவும் மிகவும் அறிவாளிகள்னு தான் சொல்லணும், ரொம்ப டேலண்டடு. அதனால யார் உணவு வைக்கிறாங்க என்பதில் வந்து அது ரொம்பவே கவனமாக இருக்கும். சில நேரங்களில் மாறி மாறி வைத்தாக்க உங்களுடைய செல்லப்பிராணிகள் வந்து உணவை எடுத்துக்கொள்ளாது. ஆகையால் சிறு வயதில் இருந்தும் போதே பர்டிகுலராக சாப்பாடு வைக்கிறாங்களோ அவங்களே ரொட்டீனாக வச்சா அது மிகவும் நல்லது. ப்ளஸ் அதோடைய இடம் வந்து நீங்கள் அடிக்கடி மாற்றக்கூடாது. எந்த இடத்துல நீங்கள் உணவு பரிமாறுகிறீர்களோ அதே இடத்துல தான் தண்ணியும் உணவையும் நீங்கள் வைக்கணும். அப்பொழுது தான் எப்பயாவது அதுக்கு பசி எடுக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது தானாக அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் அதுக்கு பசிக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங்

0: வந்து உங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கும் உங்களுக்கும் நடுவில் இருந்தால் தான் நீங்கள் மேலும் நல்ல முறையில் அதை புரிஞ்சிக்க முடியும், நல்ல முறையில் அதை வளர்க்கவும் முடியும்.
1: இந்த செல்லப்பிராணிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்க தடுப்பூசிகள் எதுவும் இருக்கா?
0: நிச்சயமாக இருக்குது. நோய் தடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு. பெரும்பாலான செல்லப்பிராணிகள் வளர்க்குறவங்க வந்து சரியாக செய்யாத ஒரு விஷயம் நோய் தடுப்பு. பிறந்து 45வது நாள் நிச்சயமாக இருக்குது. அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஏனென்றால் ஒரு சில நோய்கள் வந்து உயிர்கொல்லி நோய்கள், செல்லப்பிராணிகளை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு போகக்கூடிய வியாதிகள் நிறைய இருக்குது. அதில் பெரும் பங்கு வகிக்கிறது வந்து என்னென்னா பார்வோ டிஸ்டம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரு வைரல் நோய்கள். பிறந்து 45வது நாளில் வந்து முதல்ல நம்ம தடுப்பூசி போடணும். இந்த பார்வோ டிஸ்டம்பர் ஹெப்படைட்டிஸ் இதற்கான 7-in-1 என்று சொல்லக்கூடிய வேக்சின் மார்க்கெட்டில் கிடைக்கிது. உங்களுடைய கால்நடை மருத்துவர்கிட்ட செல்லப்பிராணியை வாங்கிய பிறகு, வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு, அவரிடம் கொண்டு செல்லும் போது அவங்களே ஒரு டைம் டேபிள் ஒவ்வொரு டாக்டரும் கொடுப்பாங்க. அதில் மிக முக்கியமானது இந்த பார்வோ டிஸ்டம்பர் ஹெப்படைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய 7-in-1. இது 45வது நாள் நம்ம முதல்ல போடணும். அதன் பிறகு ஒரு மாதம் கழித்து இதோட பூஸ்டரும் போடணும். அதன் பிறகு 3 மாதம், அதாவது 90லேருந்து 120 நாளுக்குள்ள மட்டும்தான் நம்ம ஆன்டி ரேபிஸ் போட முடியும். சில பேர் வந்து எங்களிடமும் கேட்பாங்க, அவங்க வீட்டில் டாக் வாங்கிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்குது, கடிச்சாக்க விஷமோன்னு எங்களுக்கு பயமாக இருக்குது, ஆகையினால நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேபிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி வந்து 90 நாளுக்கு முன்னாடி அந்த ஆன்டிபாடிஸ், அந்த இம்யூனாலஜிக்கல் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து ரேபிஸ்க்கு அகெயின்ஸ்டாக டெவலப் ஆயிருக்காது அந்த சின்ன டாகுக்கு. ஆகையினால அதுக்கும் ஒரு டைம் இருக்குது. அதனால் பிறந்து 90லேருந்து 120 நாட்களுக்கு உள்ள மட்டும்தான் அந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினை போட முடியும். அதன் பிறகு 1 மாதம் கழித்து அதற்கு நம்ம பூஸ்டர் வேக்சின் போட வேண்டும். அது மட்டும் அல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த 7-in-1 வேக்சினும் இந்த ஆன்டி ரேபிஸ் வேக்சினும் நம்ம ரிப்பீட்டடாக போடணும். அதுதான் மிக மிக முக்கியம். ஏனென்றால் நிறைய பெட் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல் வருஷம் பிறந்து வந்த உடனே ஒரு ஆவலில் வந்து அவங்க போடுவாங்க, ஆனால் 2வது வருஷம் 3வது வருஷம் ஆகும்போது அதை ரெகுலராக அவங்க போட மாட்டாங்க. அதனால இந்த உயிர்கொல்லி நோய்கள்லாம் அதை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆகையினால ரெகுலரா நீங்க வேக்சின்ஸை போடணும்.
1: அபார்ட்மெண்டில் வசிக்கும் மக்கள் செல்ல பிராணிகளை எப்படி பராமரிப்பது?
0: இப்போ மெஜாரிட்டி மக்கள் வந்து அபார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. ஆனாலுமே நான் சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் சைல்டு இருக்கவங்களும், இல்லை எல்டர்லி பேரண்ட்ஸ் இருக்கவங்களும், தனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செல்லப்பிராணிகள் வளர்க்குறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு வந்து நேரம் கிடைப்பதில்லை. எதுக்குன்னா வாக்கிங் கொண்டு போகிறதுக்கோ, அதை வெளியில் அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏனென்றால் நாய்களுக்கு வந்து மெயினாக தேவை அதோட எனர்ஜியை வந்து அது ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால அவங்க அதுலேயும் இன்னொரு ஒரு ட்ராபேக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இல்லை நம்ம குடும்பங்களில் இருக்கிறது என்னன்னு சொன்னால், நாய்களுக்கென்று தனியாக உணவு சமைக்காமல் தாங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாடோட மீதி போன அந்த உணவுகளை வந்து அதிகமாக அந்த செல்லப்பிராணிகளுக்கு கொடுத்துடுறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அது அளவுக்கு மீறின சாப்பாடை சாப்பிட்டுட்டு அதனால் உடல் பருமன் மிக முக்கியமான பிரச்சனை அதுக்கு வருது. உடல் பருமனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும்னா, உடல் பருமன் வர்றதுனால இருதய நோய் கண்டிப்பாக நாய்களுக்கு வரும். அப்படி இருதய நோய் வந்தது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப காலம், அது இருக்கக்கூடிய அந்த 10லேருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய முழு காலத்தையும் அது அட்டைன் பண்ணாது. ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்லேயே ஒரு 6 வயசு 7 வயசுலேயே அதோடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடுற சுச்சுவேஷனில் நிறைய இப்போது சிட்டியில் இருக்கிற அனிமல்ஸில் வந்து நாங்கள் பார்க்குறோம். அதனால் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் என்னென்னா, அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன ப்ரீட் நம்ம வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குது. லைக் பெரிய ப்ரீட்ஸ் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெரிய டாக் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி, லாபடார் ரிட்ரீவர், கோல்டன் ரிட்ரீவர், அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்க முடியாத சில வகை நாய் இனங்களை வந்து அவங்க வளர்க்குறாங்க. அந்த அதையெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ப்ளஸ்ஸு அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்குறவங்களும் சில இப்போலாம் நிறைய வாக்கிங் கொண்டு போகிறதுக்கும் மற்ற விஷயங்கள் பண்ணுறதுக்கும் இப்போது நிறைய ஒரு தொண்டு நிறுவனம் மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. அவங்களுடைய அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாக்கிங் கொண்டு போகிறதுக்கு அவங்கள நீங்கள் ஹையர் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ்ஸு உணவு முறையிலையும் நான் சொன்ன மாதிரி 70% ப்ரோட்டீன் இருக்க மாதிரியான உணவை நீங்கள் ஃபார்முலேட் பண்ணி அந்த மாதிரி உணவு முறைகளை வந்து பண்ணி அதிகமான ஃபேட் இருக்கிற உணவு வகையில் வந்து அவங்களுக்கு கொடுக்காமல் வளர்த்து வந்தோம்னா, இந்த மாதிரி ஒபிசிட்டி, அப்புறம் கார்டியாக் ப்ராப்ளம், உடல் பருமனால் ஏற்படக்கூடிய முட்டி பிரச்சனை இதெல்லாம் வர்றதை தடுக்கலாம். ப்ளஸ்ஸு இதனால்

0: உங்களுடைய செல்ல பிராணியோட ஆயுட்காலத்தையும் கூட்டலாம்.
1: ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. காலநிலை மாற்றத்தால் செல்ல பிராணிகளை பாதுகாப்பதில் ஏதாவது விசேஷ பராமரிப்பு தேவையா?
0: ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தா முடி கொட்டுற விஷயம்தான் வரும். அதுலேயும் பிறந்து ஒரு வயதுக்குள்ளே இருக்கிற நாய்களுக்கு வந்து நார்மலாகவே அதோடைய பப்பி கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோடைய முடியை உதிர்ந்து புதுசாக இருக்கிற நார்மல் கோட் அதுக்கு வரும். ஸோ இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ஒரு 5 மாதத்துக்கு மேலேருந்து ஒரு 12 மாதத்துக்கு நடுவில் வரைக்கும் இந்த முடி கொட்டுற பிரச்சனை உருவாகும். அதன் பிறகு அதுக்கு நார்மலாக கோட் ஃபார்ம் ஆகிடும், நியூ கோட் ஃபார்ம் ஆகும். இது வந்து நேச்சுரல் ஷெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நேச்சுரல் ஷெட்டிங் இல்லாமல் ஒரு வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு சீசன்லேயும், அதாவது சம்மர் வர்றதுக்கு முன்னாடி, வின்டர் சீசனுக்கு முன்னாடி, இப்படியும் சில காலநிலை மாற்றம் ஏற்படுறதுனால இயற்கையாகவே அவங்க நாய்களுக்கு வந்து ஹேர் ஷெட்டிங் இருக்கும். அதையும் வந்து எப்போது நார்மலி ஷேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத வந்து டாக்டர் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படி இல்லாமல் வேறு என்ன மாதிரியான வரும்னா, சம்மர் சீசனில் வந்து அவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் வரும். ஆகையினால காரில் கூட்டிகிட்டு போகும்போது உங்களுடைய நாய்கள் வந்து காரில் விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நிறைய பேர் ஏதாவது கடையில் வாங்க போவாங்க. அந்த டைமில் காரில் நேரடியான சூரிய ஒளியில் வந்து காருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஹீட் ஸ்ட்ரோக் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஈவன் வீட்டுக்குள்ளே இருந்தாலுமே அதிக வெப்பநிலையில் பால்கனிலேயோ எங்கேயோ நிறைய பேர் கட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு ஃபார்ம் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி மழைக்காலங்களில் பார்க்கும்போது, மழைக்காலங்களில் நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா மழை பெய்துக்கிட்டு இருக்கும். அப்படி மழை பெய்யறதுலேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்கு என்னென்னா, இப்போ நார்மலி சாக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. அந்த மாதிரி வின்டர் சாக்ஸு அண்டு அந்த மான்சூன் டைமில் யூஸ் பண்ணக்கூடிய சாக்ஸ் எல்லாம் போட்டு பாதுகாப்பாக நம்மளால் வாக்கிங் கொண்டு போகவும் முடியும். அண்ட் தென் வின்டர் சீசன்லன்னு பார்த்தீங்கன்னா, வின்டரில் அதிகமான குளிர் இருக்கும். மோஸ்ட்லி இப்போ எல்லாமே எக்ஸாட்டிக் பிரீட்ஸ் வளர்க்குறாங்க. அது எல்லாமே வந்து டெம்பரேட் கிளைமேட்டில் வளரக்கூடிய ஒரு இனமாக தான் இருக்குது. ஆகையினால வின்டர் கிளைமேட் ஓரளவுக்கு டாலரேட் பண்ணக்கூடிய ஒரு டாக் பிரீட்ஸ் தான். அப்படி இருந்தாலுமே சாஃப்ட் பெட்டிங் மெட்டீரியல் போடுறது, அதுக்கான குவில்ட் தனியாக இப்போது மார்க்கெட்டில் அவைலபிள். அப்படி இருக்கும்போது அந்த குவில்ட் அது எல்லாமே வாங்கி நேரடியாக தரையில் தூங்காமல் அதுக்கு சாஃப்டான ஒரு பெட்டிங் போட்டு தூங்க வைக்கலாம்.
1: செல்ல பிராணிகளை குளிக்க வைக்கும்போது நாம் பயன்படுத்துகிற சோப்பு ஷாம்புவை செல்ல பிராணிகளுக்கு பயன்படுத்தலாமா?
0: நிச்சயமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏனென்றால் நம்ம ஸ்கின் பிஹெச் பேலன்ஸ் வேறு, நாய்களுடைய ஸ்கின்னுடைய பிஹெச் வேறு. ஈவன் இன்னும் ஆழமாக சொல்லணுன்னா, குழந்தைகளோட ஷாம்புவையும் நாம் நாய்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. நாய்களுக்கென்று ஸ்பெஷலாக தயாரிக்கப்பட்ட, அவங்களுடைய பிஹெச்க்கு ஏற்ற மாதிரி, ஸ்கின்னோட பிஹெச்க்கு ஏற்ற மாதிரி தயாரிக்கப்பட்ட ஷாம்பு அண்டு சோப் மட்டுமே நம்ம உபயோகப்படுத்தணும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைங்களுடைய ஷாம்பு வந்து ரொம்ப மைல்டு, நாங்கள் குழந்தைங்களோட ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கிறோம்னு சொல்லுவாங்க. அது மிக மிக தவறானது. அதால் மெயினாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முடி கொட்டுறது, ரேஷஸ் வரும், ஸ்கின்ல வந்து ரொம்ப அதிகமான பிரச்சனைகள் நாய்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்க வைக்கலாம். ஏன்னா அதிகமான ஹீட் இருக்கிறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் குளிக்க வைக்கலாம். வின்டர் சீசன்லேயும் மழைக்காலத்துலேயும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. 15 நாள் 20 நாளுக்கு ஒரு தடவை கூட குளிக்க வச்சா போதும்.
1: செல்ல பிராணிகள் நேயர்கள், இதுவரை செல்ல பிராணிகளின் வளர்ப்பு குறித்து கால்நடை மருத்துவர் டி பிரதிபா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் அறிவிப்பாளர் இந்திரா. இது ஒரு மறு ஒளிபரப்பு. இத்துடன் இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.
2: அபி ஆப் தமிழ் காரியக்ரம் சுன் ரஹே தே, யே ஆகாஷவாணி கா ஸ்ரீ விஜயபுரம் கேந்திர ஹே, அப் சுனியே பாங்க்லா காரியக்ரம்.
3: আকাশবাণী শ্রী বিজয়পুরম কেন্দ্র থেকে শুরু করছি আজকের বাংলা অনুষ্ঠান। অনুষ্ঠানটি প্রচারিত হচ্ছে মিডিয়াম ওয়েভ 438.6 মিটার অর্থাৎ 684 কিলো হর্স থেকে।